ஜகதமா மனிதா தானே நெகதா சகனேன் துணிதா தானிமா மதக ககமதா மக கதமா மனிதா தானே நெகதா.